0: ஆமத்தில் உம்ரேத்தேன் தாஜிச்சிட்டுனா வளர்ந்தார் ஓல் மாதால் கொண்டு மறைக்கே அரைந்தியாங்க ஓல் மாய் ஓய் ஓயரா அரக்க குரோட்டு வந்துரே ஓமலா.
1: Check out the latest Double J podcasts, programs, music collections, and interviews on the ABC Listen app. Right now, it's Karen Lang on Lunch.
2: Yes, it is. And imagine meeting you here. How you doing? My name is Karen Lang. We're going to hang for the next 3 hours. Michael Hing, come back tomorrow at 9 a.m, please. It is a pleasure to be here with you. I have some Hives coming up for you today. Also Frank Ocean from our classic album and new Los Bichos. But let's kick off here.